சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறிது இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, சாரி, மன்னிக்கவும். நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதலாவதாக ஒரு பக்தி பாடல் கேட்போமா?

அருமையான அழகான பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் முதல் பாடலாக படம் கோவில் மணியோசை என்ற திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? பாடல் ஓடப்பட்டி பிச்சமுத்து. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியாய் காவியா ஸ்ரீ. என்ன ஸ்ரீயை இன்னைக்கு புதுசாக சேர்த்துருக்கு, சிறப்பு. இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

Advent.

கோவில் மணி ஓசை திரைப்படத்திலிருந்து அழகான உற்சாகமான பாடலை தேர்வு செய்த கரூர் மாவட்டம் ரகுபதி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். விரும்பி கேட்ட சொந்தம் ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல். தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க மனமாற வாழ்த்துக்கள் என்றும், சிறப்பு என்றும், தம்ஸ்அப் காட்டி சிறப்பு என்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று கூறி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், ஆர்ஐபி இயக்குனர், கே பாக்கியராஜ் அவர்கள், 73 வயசு, மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பு. அனுஷியா மேம், இவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். சபரி வானொலி நண்பர்கள் சார்பாக, இயக்குனர் அறிவிப்பாளர்கள் சார்பாக சிறப்பு. நன்றி மேம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், கண்ணீர் அஞ்சலி, இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் மாரடைப்பால் மரணம், ஆழ்ந்த இரங்கல், கண்ணீர் அஞ்சலி. அறிவழகன் மங்கை அவர்கள், சிம்மராசி படப்பாடல் அற்புதம், சூப்பர். செல்வம் செல்வி அவர்கள், வாருங்கள் வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். சிபிஆர் அவர்கள், டீ ஊத்த ஊத்த நிறைவே மாட்டேன் பாருங்க அந்த கிளாஸ், அது என்ன கிளாஸா வேற என்னம்மா, இவ்வளோ டீ குடிச்சா என்னத்துக்கு ஆவறது காலையில். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், பாக்கியராஜை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மிகவும் சோகமான நிகழ்ச்சி தான். அறிவிப்பாளர் அவர்கள் பாடலுக்கு கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள், பாடலுக்கு மிக்க நன்றி என்றும், அவங்க பொண்ணு காவியாஸ்ரீ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும், அழகான உற்சாகமான பாடல், மிக சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்று அறிவிப்பாளர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் வள்ளி வள்ளி, பாடல் வள்ளி வரப்போரா. மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது, வள்ளி வரப்போரா. வரும் நேரம் 10:20.

அரிதான பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன், மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். அறிவழகன் மங்கை அவர்கள், எல்லாரும் எங்க அக்கா போயிட்டாங்க, யாரையுமே காணோம் என்று கேட்கிறார். வேலைகள பார்த்துட்டு வருவாங்க மெதுவா. கோவையிலிருந்து காயத்ரி மேம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள், வணக்கம். வள்ளி வரப்போரா பாடல் சிறப்பு என்றும், அருமையான பாடல் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளதற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்றும் கூறியிருக்கிறார். சிறப்பு, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளதற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இசைத்தரம் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் கை கொடுத்து பாராட்டி இருக்கிறார்கள். எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிபிஆர் அவர்கள் ஒரு குழந்தை ஒன்று அழகாக டான்ஸ் ஆடுறது சிறப்பு. எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அஹா பேஷ் பேஷ் என்று பாராட்டி இருக்கிறார் பாடலை. அறிவிப்பாளர் அவர்கள் சிறப்பான பாடல் தேர்வு செய்தமைக்கு நன்றி அறிவு என்று கூறியிருக்கிறார். சிபிஆர் அவர்கள் அழகாக டான்ஸ் ஒன்று சிறப்பாக இருக்கு. சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் வள்ளி பாடல் அழகாக வந்து சென்றது சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் அருமையான பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளதற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் இயக்குனர் கூறியதற்கு வள்ளி பாடலை கேட்டு நீங்களும் ஓடோடி வந்துட்டீங்க ஐயா, சிறப்பு, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு தினம் ஒரு குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் குரலை மட்டும் போட்டிருக்காரு, நம்ம விளக்கம் இன்னைக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் இதய கமலம் பாடல் என்னதான் ரகசியமோ இதயத்திலே. விருப்பம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

இதய கமலம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் பி. சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி. செல்வம் அவர்கள் நன்றி நன்றி அண்ணே. இயக்குனர் அவர்கள் வள்ளியை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன், குரலை மட்டும்தான் கேட்க முடிந்தது, ஏமாற்றத்துடன் திரும்புகிறேன் என்று ஓன்னு அழுகிறார். ஐயோ எனக்கு இது புரியவே இல்லை, எந்த வள்ளி என்ன ஏதுனே எனக்கு தெரியல. தேன்மொழி முருகன் அவர்கள் என்னதான் ரகசியமோ, இதயத்திலே நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. அருமையான பாடல் சுசிலாம்மா, இனிமையாக குரல் தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி. செல்வம் செல்வி அவர்கள் பாடலுக்கு கோல்டு காயின் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள், இதுவரை நான் கேட்டிராத பாடல் சுசிலா அம்மா குரலில் பாடல் மிகவும் இனிமையாக உள்ளது, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, சரியான பாடல் என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள், பி. சுசிலா குரலில் பாடல் அருமை என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள் வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், என்னதான் ரகசியமோ இதயத்திலே பாடல் இனிமை, பாடல் ரகசியமில்லாமல் ஒலிக்கிறது, சிறப்பு. இயக்குனர் அவர்கள், என் இதயமே என்னிடத்தில் இல்லை, அதனால் ரகசியமில்லாம் எனக்கில்லை. ஐயோ இதயம் இவர்கிட்ட இல்லைன்னா வேறு எங்கே போயிட்டு. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் இனிது நன்றி என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், தேன் நிறைந்திருந்து என்ன வண்டு வராமல். ஓ அந்த பாடலோட வேர்டு போல, நான் கவனிக்கல அந்த பாட்டை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:36. இன்று நீங்கள் கேட்டவையில் படம் ஜாதி மல்லி பாடல் மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை. விருப்பம் அனிட்டன்ஜோ, தங்கை விதுராகுட்டி சோலைசேரியில் இருந்து. எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் நமக்கு கேட்பவர், நம்மிடம் பாடல் கேட்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்காக இந்த பாடல் இது வருகிறது.

ஜாதி மல்லி திரைப்படத்திலிருந்து. மறக்கவே முடியாது சார், இந்த பாடலை மறக்க முடியவில்லை. ரொம்ப அழகான பாட்டு. இப்படி இவ்வளோ அரிதான பாட்டை எப்படி செலக்ட் பண்ணீங்க? தேர்வு செய்த செல்வ அண்ணனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார். பாடலை விரும்பியவர் அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைச்சேரி, எங்களுடன் கோவை ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ராஜேஷ் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடல்.

இயக்குனர் அவர்கள் என் இதயம் என்கிட்ட இல்லைன்னார்ல, அதுக்கு தேன்மொழி மேம் ஜெயா அம்மா கிட்ட போயிருக்கோம் அப்படின்றாங்க. செல்வம் செல்வி அவர்கள், நீங்கள் கேட்டவையில் விரும்பிய பாடலை கேட்டோம், மகிழ்ந்தோம். பாடலை தந்து உதவிய நமது பாசமிகு அறிவிப்பாளர் விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கு நன்றி. பேசவே தெரியாத என்னையும் நமது பண்பலையில் அறிவிப்பாளராக ஆக்கி பார்த்த நமது நிலை இயக்குனர் கிதனேசன் அவர்களையும் மறக்க முடியவில்லை. ஓஹோ, அந்த மறக்க முடியவில்லை பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம் பண்பலையின் நேயர்களையும் மறக்க முடியவில்லை, பண்பலையின் அறிவிப்பாளர்களையும் மறக்க முடியவில்லை, பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவரையும் மறக்க முடியவில்லை. இன்று நம்மை விட்டு பிரிந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களையும் மறக்க முடியவில்லை. உங்களையும் உங்கள் ஒய்ஃபு செல்வம் செல்வி அவர்களையும் மறக்கவே முடியாது சார். அழகான பதிவு, சிறப்பாக போட்டிருக்கீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, பாடலை கேட்டு அதிக நாள் ஆகிவிட்டது, பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாடல் அழகு என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்றும், அட்டகாசம் என்றும், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நீங்கள் கேட்டவையில் விரும்பிய அந்த பதிவுக்கு, செல்வம் அவர்கள் போட்ட பதிவிற்கு சிறப்பான பதிவு, சூப்பர் என்று வாழ்த்தியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் மிக அருமை என்றும், காயத்ரி மேம் கோவையிலிருந்து, காயத்ரி அவர்கள் ஜாதிமல்லி படப்பாடல் சூப்பர், அறிவழகன் மங்கை அவர்கள் மறக்க முடியவில்லை பாடல் மிக அருமை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடும் நீலாவை எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்தும், எஸ் சித்ரா அவர்களையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் நெஞ்ச தொலைச்சிருச்சான். தேன்மொழி முருகன் அவர்களுக்கு சிறப்பான பாடல் அருமை என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் செல்வம் செல்வி பாடல் தேர்வு அட்டகாசம் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அடிக்கடி ஒலித்திராத பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு மிக்க நன்றி என்றும், அறிவிப்பாளர் சகோதரி இல்லை சகோதரர் என்று போட்டிருக்கிறார், திருத்தி இருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், நமது சபரி வானொலி சொந்தங்களை எப்போதும் மறக்க முடியாது சிறப்பு. சகோதரர் என்று பதிவு போட்டமைக்கு காயத்ரி மேம் மன்னிக்கவும் என்றும், மன்னிக்கும் என்றும் சிரிக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல. செல்வம் செல்வி அவர்கள், நமது பண்பலையில் 30க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது என்னால் மறக்க முடியவில்லை சிறப்பு சார், இப்போதான் வரவே மாட்டேன்றீங்க ஏன்னு தெரியல. அறிவழகன் மங்கை அவர்கள், ஓ அப்படியா, எங்களுக்கு தெரியாதே சூப்பர், நீங்கள் நேற்று தானே வந்தீங்க. முதல்ல எல்லா தினமும் இவரோட ப்ரோக்ராம் தான் இருக்கும் காலையில். அடுத்ததாக ஒரு சிந்தனை, வில்லங்கம் தீர்க்க போய் விபரீதங்களில் மாட்டிக்கொள்பவர்களே அதிகம். இனிய நற்காலை நல்விடியல், வில்லங்கம் தீர்க்க போய் விபரீதங்களில் மாட்டிக்கொள்பவர்களே அதிகம். இனிய நற்காலை நல்விடியல், கா பாபு முல்லைக்காடு கா பாபு அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சிந்தனையை நமக்கு அளித்த அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுடைய விருப்பத்தில் படம் அழியாத கோலங்கள் பாடல், பூவண்ணம் போல நெஞ்சம் என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து எப்போது கேட்டாலும் திகட்டாத பாடல். ரீஃப்ரெஷ் ஆகணும்னு அந்த மாதிரி பாட்டுங்களை கேட்கணும். செம்மையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல். சூப்பர் சாங் என்று அறிவிப்பாளர் அவர்களும் பாடலை கேட்டு தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் ஆஹா அருமை என்றும், செல்வம் செல்வி அவர்கள் என்னை கவர்ந்த பாடல்களில் இதுவும் ஒன்று, பாடலை கேட்ட சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இதமான இனிமையான பாடல் என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், இயக்குனர் அவர்கள் பூ வண்ணம் போல நெஞ்சம், பாடல் சிறப்பு அருமை அழகு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று நன்றி கூறியிருக்கிறார் பாடலை கேட்டவருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் போதும் போதும் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் என்ன அக்கா தராங்க போதும் போதும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கி மகிழ்ந்த நமது சபரி வானொலிக்கும் மிகவும் நன்றி. அழகான நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு அறிவிப்பாளர் விஜி சகோதரிக்கு மிக்க நன்றி என்றும், சிறப்பு நன்றி மேம். நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள் வணக்கம். அதுவும் அந்த காத்தாடி சுத்துற அந்த சின்ன பிள்ளைங்க பூ வண்ணம், அதுதான் பூ வண்ணமா. வாருங்கள் வணக்கம் மகேஷ் அவர்களே. சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார். நன்றி மேம். அறிவழகன் மங்கை அவர்கள் பூ வண்ணம் போல மின்னும் பாடல் இனிமை சூப்பர் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சிந்து நதிப்பூ பாடல் அடியா தீ வாடையிலே பட்ட மரம். விருப்பம் ஆரணியிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

சிந்து நதிப்பூ திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் குருவிகளும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிறது. குருவி குருவி இங்கே கத்துறது அங்கே கேட்குது அறிவு, எங்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி என்று கூறுகிறார். நன்றி பிரகாஷ். பாடல் வேற லெவல் என்று அறிவிப்பாளர் அவர்களும் செல்வம் செல்வி அவர்கள் செம பாட்டு என்று தம்சப் காட்டியிருக்கிறார். அருமையான பாடல் பிரகாஷ் அவர்களே, நன்றி பாடலை தேர்வு செய்தமைக்கு என்று அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்று அவரும் தம்சப் காட்டியிருக்கிறார். சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள் சௌந்தரியன் அற்புதமான இசையில் பாடல் அழகு சூப்பர் என்றும் ஏஸ்தாஸ் குரல் சூப்பர் என்றும் என்று அறிவிப்பாளர் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள் பொட்டு வச்ச குமரி பெண்ணே கேளடி நீ எட்டி வச்சா இமயமலை 7 அடி. ஏப்பா சூப்பர். பாடலில் வரும் வரியை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். இயக்குனர் அவர்கள் சிந்துநதி பூ படத்தில் அருமையான பாடல் ஆம் கோடையில் தான் பட்ட மரம் துளிர் விடுகிறது. கோடையில்தான் பட்ட மரம் துளிர் விடுகிறது மனிதர்களுக்கு நிழல் கொடுக்க, மனிதன்தான் இது புரியாமல் மரங்களை வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறான். சிறப்பு சூப்பர் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ. அறிவழகன் மங்கை அவர்கள் சிந்துநதி பூ அழகாய் மலர்ந்தது நம் சபரி வானொலியில். சிறப்பு இயக்குனர் அவர்கள் சிந்துநதி பூ பறிக்கச் சென்ற கதாநாயகன் இறப்பது மிகவும் சோகமான காட்சி. படத்தில் போல. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பாலைவனச்சோலை பாடல் ஆளானாலும் ஆளு இவ அழுத்தமான ஆளு என்ற அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பாலைவனச்சோலை திரைப்படத்திலிருந்து கலக்கலான சாங் ஒலித்து சென்றது மலேசிய வாசுதேவன் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மற்றும் அறிவிப்பாளர் அவர்கள் கைத்தட்டி பாடலை பாராட்டியிருக்கிறார். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர், ஏன் சார் வரவே இல்லை இப்போ? நீங்கள் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது. நிகழ்ச்சிக்கு வாங்க சார், நல்ல நல்ல பாட்டெல்லாம் போடுவீங்க நீங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள். செல்வி அக்காவும் செல்வம் அண்ணனும் சூப்பராக அங்கே டான்ஸை பாருங்கள், சிறப்பு சிறப்பு. இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் துள்ளலான பாடல் அற்புதம் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் சூப்பர் என்றும், ராமாவரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், வேலை காரணமாக இப்பொழுதுதான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள், வணக்கம். மதுரை மாவட்ட தவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை அழகாக தமிழ் செப்பு செந்தமிழ் செப்பு செப்புக செந்தமிழ் குரலில் பேசி நிகழ்ச்சியை அழகாக மிக உற்சாகமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ஆ விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை சங்கர் கணேஷ், அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர் மலேசியா வாசுதேவன் குழுவினர், சிறப்பு. வாங்கண்ணே வாருங்கள், வணக்கம் அழகரண்ணே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் உயிரே உனக்காக பாடல் அன்னக்கிளி அம்மனுக்கு அம்மனுக்கு இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர். இந்த படம் 1983 எடுத்த படம், திரைக்கு வெளிவராத படம். நடிகர்கள் பிரபு சுலக்ஷனா. அடுத்து 1986 வந்த உயிரே உனக்காக பாடல், உயிரே உனக்காக மோகன் படம், அந்த படம் வேற இந்த படம் வேறன்னு சொல்கிறாரு. பாடலை கேட்போமா?

உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், பக்தி பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்த மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக இந்த பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், நான் செப்புக செந்தமிழில் பேசி ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளேன். செந்தமிழர் நீங்கள் தான் போங்க. நன்றி. மதுரை மாவட்டவனே அழகர் அவர்கள், உயிரே உனக்காக படப்பாடல் அருமை அழகு, பாடல் கேட்கவே இனிமை, அழகான பாடலை அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நமது செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரியா விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கங்கை அமரன், அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை அழகான இரு குரல்களில் மலேசிய வாசுதேவனுடன் எஸ்பி சைலஜா. இந்த படம் 1/1/1983 இயக்குனர் செங்கூட்டுவன் இயக்கத்தில் நடிகர் பிரபு உடன் சுலக்ஷனா நடித்தது. உயிரே உனக்காக இந்த படம் சிறு பிரச்சனை காரணத்தால் படம் வெளிவரலை. பாடல் 5 பாடலும் சூப்பர் சூப்பர். இவ்வளோ விஷயங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அழகரனே. அருமையான பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்கள் அன்னக்கிளி அம்மனுக்கு அடியிலே மாவிளக்கு பாடலை கேட்டதே இல்லை. அரிதான பாடல்களை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றி. துள்ளலான பாடல் அருமை அசத்தல். அழகர் அவர்கள் அழகான ஒலித்தரத்தில் பாடல் செம, பாடலை கேட்டு ரசித்து பதிவு போட்ட அன்பு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்கள் இதுவரை கேட்டிராத பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் ஆடியிலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுவார்கள் சிறப்பாக இருக்கும் சிறப்பு. அழகர் அவர்கள் கேட்காத பாடலை கேட்டாலே ஒரு தனி சுகம்தாங்க. பாடல் செம சகோதரி சிறப்பு. அந்த படத்தோட போஸ்டர் போட்டிருக்காரு உயிரே உனக்காக. நன்றி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், பாடல் குச்சு குச்சு ராக்கம்மா, படம் பம்பாய். விருப்பம் சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நான் மும்பையில் இருப்பதினால் எனக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். மகேஷ், நாங்கள் 2 நாளாக உங்கள் ஊரில் தான் இருந்தோம், நீங்கள் பாம்பே போயிட்டீங்க போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், நீங்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே உங்கள் வீடுன்னு சொன்னீங்க. அங்கே தான் ஒரு ஹோட்டலில், ஒரு நல்ல ரொம்ப ஃபேமஸ் ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன், அது பேர் கூட ஆரிய பவன் நினைக்கிறேன். அங்கே சாப்பிட்டோம், அந்த சாப்பாட்டை மறக்கவே முடியாது. 19 கூட்டு இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்கள் ஊர். பாடல் இதோ வருகிறது.

செம சாங் இது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்களும் அவர்களுக்காக சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும், நான் மும்பையில் இருப்பதினால் எனக்கு நீங்கள் கெட்டவே நிகழ்ச்சி வழங்கும் எனக்கும் நீங்கள் கெட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று தெரிவிப்பவர் நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல். பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் அங்கெல்லாம் சாப்பிடவே கூடாது, சாப்பாடு எல்லாம் சூடாகவே இருக்காது. அந்த ஹோட்டல் பேர் வந்து ஆரியபவன். எப்பா கூட்டத்தை பார்க்கணும், அது செமையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது இது. நான் நாகர்கோவில் போகும்போது எனக்கு மகேஷ் ஞாபகம்தான். மகேஷ் ஊர்லேயே இல்லையாம், நம்ம எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணணும் இல்லையா? பாடல் அடடா ஆஹா என்றும் என்று அறிவிப்பாளர் அவர்களும் அனுஷ்யா மேம் அவர்கள் இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 3 மணி அளவில் கே பாக்யராஜ் வழங்கும் கே பாக்யராஜ் அவர்கள் பற்றிய பாடல். வழங்குபவர் மனோகரன் ராஜேஷ். நிகழ்ச்சியை கேட்டு பதிவிடுமாறு அன்பு சொந்தங்களை அழைக்கிறோம். அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பாடையெல்லாம் சூடாகவே இருக்காதுன்னு இயக்குனர் சொன்னதுக்கு ஆரியபவன் ஹோட்டல் அதுக்கு தான் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க அறிவிப்பாளர் அவர்கள். அனுஷ்யா மேம், ஊர் விட்டு ஊர் சென்றாலும் நீங்கள் கெட்டவே நிகழ்ச்சிக்கு என்னுடைய பெயரும் சேர்த்ததற்கு மிக்க நிகழ்ச்சி. மகேஷ் தம்பி நன்றி, சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் குச்சி குச்சி ராக்கமா வர இல்லைனா தூக்கு. குச்சி குச்சி ராக்கமா வர இல்லைனா வரலைன்னா தூக்க வேண்டியது தானே ஐயா. என்னை போல இருந்தால் கஷ்டம். நீங்களாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஃபேட் இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் குச்சி குச்சி ராக்கமா பாடல் நன்றாகத்தான் இருக்கும், எங்களுக்கு சவுண்டே இல்லை. நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். ஐயோ மேம், நாகர்கோவில் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறார். அங்கே திருவனந்தபுரம் போகிற வழியில், காரில் போகிற வழியில் அந்த சைடு வழியாக தானே போகுது, அதனால் சொன்னேன். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு தாயும் மகளும் படத்திலிருந்து கையில் ஒரு டை என்ற பாடல். விருப்பம் இயக்குனர் சித்தாத்தூர் கீதநேசன் அவர்களுக்காக பாடல் இது வருகிறது.

மாணிக்க மேடை வர சொல்லி அழைக்கிது.

தலைமுறை வரட்டும், இருவர் மனமும் அனுபவம் பெறட்டும், இப்படியும் ஒரு தலைமுறை வரட்டும். நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்லன நல்ல

தாயும் மகளும் திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நமது சபரி வானொலி இயக்குனர் சித்தாத்தூர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பாடல் மிக அருமை என்ற அறிவிப்பாளர் அவர்களும், இயக்குனர் அவர்கள் என் விருப்ப பாடலை ஒலிக்க விட்டதற்கு நன்றி என்றும், சிறப்பு நன்றி அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நமது இயக்குனர் அரிதான பாடலை கண்டுபிடித்து நமக்கு அளிக்கிறார் பாடல் அருமை, கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அனுஷியா மேம் இயக்குனர் கிதனேசன் அவர்களுடைய விருப்பத்தில் பாடல் அருமை, டை டை என வரும் பாடல் சூப்பர், கேஜே யேசுதாஸ் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் அருமை சூப்பர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் அழகாக ஒரு கைத்தட்டுற போஸ்டர் பாடலை கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வரங்கள் வணக்கம், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், மிக மிக அருமை என்றும், நீங்கள் வேற ஜி வேற லெவல் ஜி என்றும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தேவராகம் பாடல் சின்ன சின்ன மேகம் என்ற இந்த பாடல் செம பாட்டு, விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம், அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

தேவராகம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் கிரேட், அருமையான பாடல் என்றும், அற்புதம் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, இனிமையான இதமான பாடல். தீபா குமார் அவர்கள் ஸ்டார் வழங்கி பாராட்டியிருக்கிறார் அவங்க சித்தியை. அனுஷியா மேம் சிறப்பு, மிக சிறப்பு பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அரிதான பாடல், அற்புதம் சூப்பர் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் சின்ன சின்ன மேகம் பாடல் மிகவும் அருமை, பாடலுக்கு இசைத்தரம் மிகவும் சிறப்பு, பாடலை கேட்ட சகோதரிக்கு என் வாழ்த்துக்கள் என்றும், இயக்குனர் அவர்கள் சின்ன சின்ன மேகம் அன்று வானில் சரியாக வரவில்லை, இன்று அழகாக வருகிறது, மழை வரும் என்று எதிர்பார்க்கிறேன், சிறப்பு என்றும் இயக்குனர் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் பெண்டாட்டி தேவை பாடல் ஆரீரோ பாட்டு பாட என்ற அந்த அழகிய பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார் மற்றும் ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி, அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரதிகா, அலெக்சா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பெண்டாட்டி தேவை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வியண்ணி, இஷாந்த் மௌனிஸ், மகதீஷ், மகி பிரதிகா, அலெக்சா இவர்கள் விருப்பத்தில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலித்து சென்றது. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:50. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் நமது நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியான சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் பிற்பகல் நேரத்தில் இன்றைய நட்சத்திரமாக இன்று உங்களோடு சந்திப்பவர் கோவையிலிருந்து என் ராஜேஷ், என்னோடு கும்பகோணத்திலிருந்து மனோகரன் அவங்க லைனில் இருக்காங்க. இன்று ஒரு என்ன சொல்வது, ஒரு நாம் எல்லாம் மிகவும் வருந்தத்தக்க ஒரு நாள். பிரபல திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், டைரக்டர், பாடகர், இசையமைப்பாளர் என்று பன்முக திறமை கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள் இன்று காலை நம்மை விட்டு மறைந்து விட்டார், விண்ணுலகம் சென்று விட்டார். அவருக்காக இன்றைய நிகழ்ச்சி ஒரு அவரின் நினைவுகளை போற்றும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சியை இன்று நமது சபரி வானொலியில் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனுஷ்யா சகோதரி அவர்களுக்கும், இப்படி ஒரு நிகழ்ச்சியை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் நமது நிலைய இயக்குநர் கீதனி சத்தார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை என்று கூறலாம், அந்த சூழ்நிலையில் உங்களை சந்திப்பவர் கோவையில் இருந்து ராஜேஷ். வணக்கம் மனோகரனா.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன். நேர்களே, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அறிமுகம் ஆகி அப்புறம் வந்து அவர் முதல் படம் எடுத்து, அதாவது பாரதி ராஜா கிட்ட வந்து அவர் சிஷியரா இருந்து அவர் வந்து எல்லாமே அவர்கிட்ட கத்துக்கிட்டு, இலக்கிய போகிறையில் சேஃபு ரோஜாக்கள், இந்த மாதிரி இந்த புதிய வார்த்தைகள், 16 வயதுல, இதுலாம் வந்து சின்ன சின்ன ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அப்பையில இருந்தே எனக்கு தெரியும் அவர் எப்ப திரைத்துறைக்கு வந்தாரோ அப்பையில இருந்தே எனக்கு அவரை தெரியும். எல்லாத்துலயுமே அவர் பொருத்தமான ஒரு நடிகர். நம்மளை விட்டு பிரிஞ்சவர் நினைக்கும் போது, அவர் வாழ்ந்த காலத்துல நம்மளும் வாழ்ந்துருக்குமே நினைக்கும் போது, காலையில அந்த கேள்வி கேட்டவனே என் உடம்பே சிரித்து போச்சு.
0: தாங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள தமிழ் தெரிந்த அனைவருக்குமே அது மிக வருத்தமான ஒரு செய்தியாகும். இடி போல காலையில் இறங்கிய செய்தி என்று நாம் கூறலாம். பாக்யராஜ் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான், கோவை ஈரோடு பகுதியை சேர்ந்தவர்.
1: அவர் வீட்டுல யாருமே திரைத்துறைக்கு வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லி கூட இவர் கேட்காம வந்து எப்படியாவது நான் போய் நான் படம் நடிக்கணும் நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாராம்.
0: தந்தது மாத்திரமல்ல, உச்சத்திலும் வாழ்ந்து மறைந்தார் என்று நாம் கூற வேண்டும். நிகழ்ச்சியில் முதலில் ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடல் புதிய வார்த்தைகள் திரைப்படம், கே பாக்யராஜ் அவர்கள் முதல். இன்றைய நாள் பாக்யராஜ் அவர்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாடல் மிக பொருத்தமாக உள்ளது.

0: கேட்ட அந்த பாடல் புதிய வார்த்தைகள் திரைப்படத்தில் ஜென்சி பாடிய பாடல். அந்த பாடலின் ஆரம்பத்தில் பல்லவியை இன்று நினைக்கும் பொழுது மனம் நமக்கும் வலிக்கத்தான் செய்கிறது. மலரெல்லாம் இந்த பாக்யராஜ் அவர்கள் புதிய வார்த்தைகள் திரைப்படத்துக்கு முன்பு நடித்த திரைப்படங்கள், அதாவது சிறிய வேடத்தில் நடித்த படங்கள், உங்களுக்கு அதில் இருக்கும் சில காட்சிகள் ஏதாவது நினைவிருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மோடு.
1: அதாவது
0: கல்வி சர்வத்தில் படம் கூட 16 வயதிலேயே அதுல ஒரு டாக்டர் அவர் வரல.
1: ஆமா, அவர் வைத்தியரா வருவாரு. காந்தி நதி ரொம்ப உடம்பு சரியிருக்கு, சூரியதேவி உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அப்ப வந்து மயிலு கமலஹாசன் வந்து சொல்லிக்கிட்டு ஏந்திரி மயிலு ஏந்திரி மயிலுன்னு சொல்லுவாரு. ஏந்திரிக்கே முடியாது அதனால. அப்புறமா போய் வாத்தியாரா வருவாரு. அப்பதான் பாக்கியராஜ் வருவாரு. வந்தோடனே பார்த்துட்டு சொல்லிடலாம், ரொம்ப ஜுரம் அடிக்குது, இதா ஒரு 3 வேளை மருந்து எழுதி தரேன், அதை வந்து நீ அந்த உங்களுக்கு இதை வந்து தேனில் கலந்து கொடுத்துரு. என்ன தெரியுதா? தெரியுது, தலை தலை ஆட்டு அப்படின்றாரு. அப்போ அது
0: முடியாது, ஒரு யதார்த்தமான அவருடைய வசனங்கள் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கும். அப்போ ஆரம்பித்து அவருடைய அந்த யதார்த்தமான வசனங்கள் வந்து கடைசியில் இருக்கிற அவருடைய படங்கள் வரை ஒவ்வொரு படங்கள்லையுமே அவர் அவரை கண்ணை மாற்றிக்க மாட்டார். அதே மாதிரி தான் பேசுவார்.
1: அதே மாதிரி ஆனால் வந்து கன்னி பருவத்தில் வந்து அவருக்கு வந்து குறந்து கொடுத்தது வந்து கங்கையா மாதிரி குறந்து கொடுத்தாரு. அதில் வில்லனாகவும் நடித்தார் அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து வில்லனாக தான் நடித்தார் அவர். புதிய வார்த்தைகள் என்ன காட்சி பிடிச்சதுனாக்கா, ஒரு ரவி என்ன பண்ணுவாங்க, ஒரு பையனை விட்டுட்டு அவர்கிட்ட போய் குங்குமம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகத்தை குங்குமம் புத்தகம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட போய் குங்குமம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவன் போய் அண்ணே அக்கா வந்து குங்குமம் கேட்குறாங்க, நான் குங்குமம் தரணும்னா உங்க அக்கா கிட்ட போய் இதே வாழ்ந்துடா அப்படின்னு
0: நேரத்துல. அதெல்லாம் பிரபலமான பத்திரிகைகளையும் சேரும். அதே நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கும் உண்மையான ஒரு இதா இருக்கும். அற்புதமான கலைஞர், அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப அவருடைய படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்கலாம், மௌன கீதங்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல. இந்த பாடல் 2 முறை இந்த படத்துல வரும். இன்று நாம் கேட்க இருக்கும் பாடல் ஒரு சோக பாடல், எஸ்பிபி சார் பாடின பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்களே, கேட்ட அந்த பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். இந்த திரைப்படம் மிக அற்புதமாக ஒரு திரைப்படம். மௌன கீதங்கள் திரைப்படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா பாக்கியராஜ் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்படம். இந்த படத்துல அவர் நடிக்கிற ஒவ்வொரு சீனும் நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கும் இந்த அளவும் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நிற்கக்கூடிய ஒரு திரைப்படம். நீங்க சொல்லுங்க அமர் அவர்களா, அவருடைய ஆரம்ப காலத்தில்
1: மௌனகீத படம் வந்தப்ப எங்க வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டா மௌனகீத படம் வந்தப்ப வந்து என் பெரிய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம். அந்த கல்யாணத்துல வந்து பக்கத்துல தியேட்டருக்கு பக்கத்துலயே கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அங்க பூரா மண்டபத்துல யாருமே இல்லை, எல்லாம் மௌனகீத படம் பார்க்க போயிட்டாங்க. எல்லாம் ராத்திரி டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க, சத்திரமே காலி. அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்குன படம் இந்த படம்.
0: அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு திரைப்படம் வந்து நம்ம மனசுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவு திரைப்படங்கள் வந்து நம்ம மனசுல அப்படி கவர்ந்த ஒரு காலகட்டம்னு சொல்லணும் அந்த வந்து.
1: ஆமா,
0: அதனாலதான் அந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம நமக்கு மனசுல நிக்கிறாங்க சொல்லுங்க.
1: அந்த மாதிரி வந்து இந்த படத்துல ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி என்னன்னாக்கா, அந்த அவர் ஒரு தெரியாம ஒரு தவறு பண்ணிடுவாரு, அந்த படத்துக்கே அதான் பிளஸ் பாயிண்டா இதா இதா போயிடும், அந்த கதையே மாறிடும். அவரு மேல சரிதா மேல வந்து அவ்வளவு பாசமா இருப்பாரு, அவ்வளவு அன்பா இருப்பாரு. சுகுணா சுகுணா சுகுணான்னு மூச்சுக்கு 300 தர சுகுணா சுகுணான்னு அப்படி இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எங்கேயா வெளியூர் போயிருந்தப்ப ஒரு தவறு நடந்துடும், அதுக்கு அதை வந்து விட்டா மனைவி கிட்ட எல்லா விஷயமுமே சொல்லணும், நம்ம ஒளிவு முறை கூடாதுங்கிறதுக்காக அந்த எடுத்துக்காட்டுக்காக இவர் வந்து அந்த உண்மையை சொல்லுவாரு. இதுனா நான் அவங்க சொல்றேன், நீ தப்பா நினைச்சிக்காத, என்னை எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, சரிதா சொல்லுவாங்க. அப்படியே அதே மாதிரி நடந்த தவறெல்லாம் சொல்லுவாரு பாருங்க. சொன்னாலும் அவரு முடி முடிப்பாங்க பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொன்னாங்க என்ன இப்படி முடிச்சு இது தெரியல. அப்படியே முடிச்சோட சொல்லுனா இந்த மனுஷரி என்ன மனுஷரி என்ன மனுஷரும் பாரு பாக்கிறாரு சொல்லும் போது அவ்வளவு இதா இருக்கு. உண்மையிலேருந்து உனக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, என்னைக்கு நீங்க என்னை மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சீங்களோ இல்லை உங்களுக்கு எனக்கும் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு
0: வெளியில போயிடுவாங்க. ஒரு காலகட்டம் 60-70 காலகட்டங்கள்ல திரைப்படங்கள்ல வந்து கதாநாயகனுக்கு ஒரு ரோல் இருக்கும், நகைச்சுவை நடிகர்கள் இருப்பாங்க தனியா. ஆனா பாக்கியராஜ் போன்ற நடிகர்கள் வரும்போதுதான் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராகும். அவரோட படங்களுக்கு தனியா நம்ம நகைச்சுவை நடிகர்கள்னு ஒருத்தங்க தேவையில்லை. அவரே சிறப்பான முறையில அவரோட பாட அந்த அளவுக்கு சிரிக்கிறது.
1: அவருதான் வந்து அவரு படங்கள்லதான் வந்து இந்த கவுண்டமணி அந்த கல்லாப்பட்டி சிங்காரம் இவங்களெல்லாம் இவருதான் அறிமுகப்படுத்துவாங்க. பாக்கியராஜ் இவருந்தான் அறிமுகப்படுத்துவாங்க அவங்களெல்லாம்.
0: அந்த மாதிரி இப்ப நம்ம அடுத்து ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் அவர்களை பத்தி பாக்கணும்னா, பாக்கியராஜ் அவர்கள் 1953 வருடம் பிறந்தாரு. ஏறக்குறைய 73 வருடங்கள் நம் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியவர். இந்த தீராத துயரத்துக்கு நம்ம அனைவரையும் கொண்டு வந்துட்டு விண்ணுலகம் இருக்காரு. பாக்கியராஜ் அவர்கள் பாரதிராஜா அவர்களிடம் துணை இயக்குநராக இருந்து பின்பு முன்பே நான் கூறிய போல பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர். பாமருக்மணி திரைப்படம் மூலமா பிரவீனா அவங்க அந்த படத்துல நடிச்சாங்க. அவங்க முதல் மனைவியா திருமணம் செஞ்சுட்டாங்க. பின்பு அவர்களோட மறைவை தொடர்ந்து பூமிகா ஜெயராம் அவர்களோட அவர் திரைப்படம் ஒன்று நடந்தாரு, குறிப்பா டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படம். அந்த படத்துல இருந்துதான் இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பத்தி பேசலாம். பாக்கியராஜ் அவர்களை பத்தி நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்ம தவறி உறவுகள் எல்லாம் பதிவு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப
1: அவங்க எல்லாருமே பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பேரு வாசிக்கிறது கொஞ்சம் சிறந்ததா இருக்காது. யாரும் மனசுல எதுவும் வச்சுக்காம நிகழ்ச்சியை மட்டும் கேளுங்க, பதிவு மட்டும் போடுங்க.
0: இல்ல நம்ம நம்ம நேர்களும் அந்த மனநிலையிலதான் வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை. அதனால இப்ப நம்ம அடுத்த பாடம்
1: யாருமே நம்ம பேரை படிக்கல சொல்லலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பாட்டா கேளுங்க, நாங்க நிகழ்ச்சி என்ன சொல்றாங்கிறத கேட்டு நம்மளுக்கு வந்து அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய அவர் நம்ம இறைவனை பிரார்த்திக்கணும்னாதான் நமக்கு நம்மளால செய்ய முடியுது.
0: நிச்சயமா பாடலை கேட்கலாம். டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்.
2: ச சரிகமா கார்வா மினி தமிழ்.

0: சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். கே பாக்கியராஜ் அவர்கள் பற்றி கூற வேண்டும் என்றால், 1976 கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் கூட ஒரு சிறிய வேடத்தை நடிச்சிருப்பாரு. அன்றைய நாட்கள் படம் அவரோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம்னு சொல்லணும். அவர் அதுல பாலக்காட்டு மாதவன் சொல்லிட்டு அந்த மலையாளமும் தமிழும் கலந்து அவர் பேச்சுக்கள் வந்து காஜா ஷெரீஃபோட அவருடைய அந்த இனிமையான நகைச்சுவை நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் சிறப்பா அந்த காட்சிகள் இன்னைக்கும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க மனவர்களா, இந்த அன்றைய நாட்கள்
1: பாடல்கள் பாடினதுல அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி என்னன்னாக்கா, அவரோட பூர்ணாவும் பாக்கியராஜும் சின்ன வயசுல பழகிருப்பாங்க.
0: ஆமா,
1: இல்ல சார், குழந்தையிலே விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க வெளியூர் போனவொன்னா மறுபடியும் வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவருக்கு எல்லாம் ஒரு இது பண்ணுவாரு, அப்புறம் ஒரு ஆரவாரம் பண்ணுவாரு, ராதாவுக்கு அது பிடிக்கும், எங்க ராதாவுக்கு இது பிடிக்கும், என்ன நினைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இந்திரா தான் அந்த படத்துல வந்து அவருக்கு தங்கச்சா நடிச்சாங்க, பேபி இந்திரா. அவங்க பெரியங்கராயி அந்த படத்துல தங்கச்சா நடிச்சாங்க. அவங்க கேட்பாங்கன்னா, ஏன்னா இப்படி போட்டு இது பண்ணிக்கிற, அவங்க உங்களை நினைக்க வச்சிருக்காங்களா என்னமோ தெரியல அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பாரு, நீதான் பாரு அப்படின்னாரு. அப்புறம் இதா இருப்பாரு, அதே மாதிரி கார்ல இருந்து வந்து இறங்கினோடனே டூர்ல வந்து வந்து இதுல போய் நிப்பாரு. ஆனா அவங்க பாத்துட்டு பேசாம போவாங்க. அந்த இடத்துல ரொம்ப நம்மளுக்கு அவர் அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியாம இது பண்ணுவாரு. ஆமா, அவருக்கு பாக்குறதுக்கே
0: ஒரே நேரத்துல ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், நகைச்சுவை பட்ட பல விஷயங்கள், நகைச்சுவையை காட்டக்கூடிய அதே நேரத்துல தன்னுடைய அந்த ஏமாற்றத்தையும் காட்டக்கூடிய காட்சிகள் ரொம்ப அற்புதமா.
1: அந்த இன்னொரு படம், இன்னொரு படத்துல அப்படிதான் ராஜேஷ், அந்த இது இருக்கு பாத்தீங்களா, சுவர்ல அப்படிங்கிறதுல வந்து இவரு தான் வந்து அந்த அறிமுகப்படுத்தினாரு, சின்னத்தைய அறிமுகப்படுத்தினாரு. அதுல கூட அவருதான் இவரு விரும்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சுதாகரை விரும்புவாங்க, இந்த வெளியூர் போவாங்க, எக்ஸ்பேஷன் போவாங்க. அப்ப வந்து சுதாகரும் சின்னதையும் வந்து இந்த காதல் வழிபோதனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறத வந்து இவர் பாத்துருவாரு. பார்த்துட்டு சுதாகரத்தை என்ன பண்ணுவாருனா, அவரு வசனம் செய்வாரு பாருங்க, என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான், காமெடியும் காமெடியும் தான் அப்படின்ட்டு போவாரு பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம்.
0: அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத காட்சிகள். அவருடைய படங்களை பத்தி இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்றோம். நீங்க சொன்ன அந்த சுபரிலா சித்திரங்கள் திரைப்படம்லாம் வந்து இன்னைக்கு ஏறக்குரிய 45-46 வருடங்களை கடந்திருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவு வருடங்கள் கழித்து இன்னைக்கு நம்ம அந்த படங்களை பத்தி பேசுவோம். அந்த திரைப்படம் வரும்போது நம்ம இருந்தோமா இருந்தோமா இல்லையாங்கிறது கூட வேற. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த படத்தை பத்தி பேசுவோம்னா, அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காட்சிகள் கூட நம்ம மனசுக்குள்ள அவருக்கு ஒரு பேரே உண்டு. அவரை வந்து இந்த கதை எழுதுறதுல வந்து பாக்கியராஜுக்கு நிகர் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு திறமையான கதாசிரியர் சொல்லுவாங்க.
1: அதே மாதிரி இன்னொரு தன்னிடத்தில் சோழ சித்திரங்கள்ல இருக்கு. அவர் சொல்லுவாரு, டேய், அவர் கண்ணாப்பட்டிருந்தாரு அப்பா, சொல்லுவாரு, டேய், என் வயிற்றோட்டு போன நீ வந்து டேவ் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்லி கொடுவேன் அம்மா டேவ் அடிக்கிறேன். அப்பா, நீ மட்டும் சொல்லுவியா, நீ செகண்ட் வந்து காமெடி சேவரை தாண்டி சினிமாவுக்கு போயிட்டு வரீங்க, அதையும் சொல்லி கொடுக்கலாம், துளாரா துளாரா துளாரன்னு செஞ்சுவாரு. அது ரொம்ப நகைச்சுவையா, ரொம்ப பிடிப்பா இருக்கும் அந்த இடம், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம்.
0: நிச்சயமா அவரை பத்தி பேசும்போதும் அவருடைய காட்சிகள், அவர் பட காட்சிகளை கேட்கும்போதும் நம்ம வந்து சிரிக்காம இருக்கவே முடியாது. ஆனா இப்பொழுதைய சூழ்நிலை சிரிக்க கூட மனசுக்கு இடம் கொடுக்க முடியல. இப்ப நம்ம ஒரு பாடலை கேட்கலாம். சின்ன வீடு திரைப்படத்துல மனுஷ வாசியவன் சுனந்தா பாடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: பாடல் சின்ன வீடு திரைப்படத்தில் மகிஷா வாசேவன் சுனந்தா பாடிய பாடல். பாக்கியராஜ் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னா, அவர் வந்து அவருடைய திரைப்படங்களுக்கான அந்த தலைப்புகள் அது சற்று விமர்சனத்துக்கானது. 1980 காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது முந்தானி பூச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு போன்ற படங்களுடைய தலைப்புகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலையில இவர்களோட படங்களை வந்து பெண்கள் எப்படி பார்ப்பாங்க, இவருடைய படங்களுடைய தலைப்பு அவ்வளவு சரியா இல்லையேன்னு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலும் பெண்களுக்கான நல்ல விஷயம் சொல்லுவாரு. அதிகமான தாய்க்குளம் பெண்களோட ஆதரவு அவருடைய படங்களுக்கு இருந்ததுங்கிறது உண்மை. ஒவ்வொரு திரைப்படத்தையும் எடுத்துக்கலாம். சின்ன வீடு படத்தை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு உண்மையான விஷயம் சொல்லுவாரு. ஒருவர் வந்து இரண்டு பெண்களை மணக்கிறது கஷ்டம், அது எவ்வளவு கஷ்டம் எப்படிங்கிறத சொல்லுவாரு. முந்தானை முடிச்ச திரைப்படங்கள்லயே நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றிலையுமே நிறைய கருத்துக்கள் உள்ளார்ந்து நீங்க படத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும். முந்தானை முடிச்ச திரைப்படத்துல கூட ஒரு குழந்தையை போட்டு தாண்டக்கூடிய ஒரு சீன் நடக்கும் அந்த படத்துல. ஊர்வசி அது அன்னைக்கு தெரியல விமர்சனம் இல்லாடுது, ஆனா அந்த கதைக்கு அது தேவை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லுங்க மனோரல்லா, இந்த படங்களை பத்தி முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, இந்த விமர்சனம் ஏற்பட்டது, ஆனா அவருக்கு நிறைய
1: தாவணி கனவுகளை பத்தி சொல்லணும்னாக்கா அவரு ஒரு காட்சியில சினிமா கலைச்சிட்டு போவாரு. ஒரு படத்துலாம் அவர்களுக்கு போய் என்ன பண்ணுவாரு, அந்த வந்து அந்த ஒரு விரசமான ஒரு காட்சி வரும்போது தங்கச்சிங்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு அண்ணனா வந்து அது வந்து காசை கீழே போட்டு பாரு, காசை கீழே வந்துச்சு அதை எடுமா, அதை எடுங்க நீங்க பாரு, நீ பாரு, நீ பாருக்கு எங்க தரப்புன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும்போதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு மட்டும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு சின்னதா ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருக்கு அவன் தங்கச்சி, அது சொல்லுவோம் ஆனா அந்த காசு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த அண்ணாவே அசடு வடிகிற மாதிரி விரிப்பாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரியே வந்து முந்தான முடிச்சியை பத்தி அந்த சொல்லணும்னாக்கா அதுல வந்து எப்பயுமே வந்து கல்யாணம் தாண்டி இது பண்ணி பிரிவாதம் பண்ணி ஊர்வசி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணினா கூட அவர் வந்து அவர் மேல அந்த சித்தி கொடுமை எல்லாம் சித்தி கொடுமையை பத்தி அதுல வந்து அப்படின்னா இங்க எல்லா சித்தியும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத வந்து அவர் நம்பாமையே இருப்பாரு. எவ்வளவுதான் இதெல்லாம் சொல்லி
0: அவர் பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படி இருக்கிறதுனால அவர் ஊர்வசியே அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும்.
1: அப்ப வந்து அவரு கேப்பாரு, ஊர்வசி கிட்ட கேப்பாரு, இந்த மாதிரி வந்து என் குழந்தைய நீ நல்லா பாத்துக்குவியா அப்படின்னு கேப்பாரு. நீ நம்ப மாட்டாயா, நீ நம்பவே மாட்டாயா நீ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை அவங்க வந்து ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கும்போது பால் கொடுப்பாங்க, அதை பார்த்தோன்னே அவருக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிரும். அதுலயும் இல்லாம வந்து அவங்க குடும்ப வெட்டுப்பாடே பண்ணிட்டு போவாங்க. அது ரொம்ப அந்த படத்துல அப்படி ஒரு உருக்கமான காட்சி, நம்ம அழுவாதவங்க கூட அழுது அந்த கட்சி காட்சி அவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு இதை ராஜேஷ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. தூரம் போச்சு படத்துல கூட பாருங்க, வீட்டை விட்டு வெளியில வந்து மறுபடியும் திரும்பவும் பிரதாச்சனை அவருதான், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடம் அவர் காத்து காத்து காத்துட்டு போயிடுவாரு. அந்த அந்த காட்சியும் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: பற்றிய ஒரு ஒரு பார்வை, அவரோட பார்வை வந்து சிக்கலை குற்ற ஒரு பார்வை வந்து
1: தானி மூணு படத்துல வச்சு தானி வச்சேதான் மூணு படத்துலயும் இது பண்ண. அதாவது புதியவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தானி கட்டினாலும் நான் இது வரைக்கும் நான் என் வீட்டை வரம்பு கூட பட்டது இல்லை சாமி, தாராளமா நீ அழைச்சிட்டு போகணும்னு கவனம் பண்ணி சொல்றது, அவரு தாலியை கழட்டிட்டு அப்புறமா நீ போய் கல்யாணம் பண்ணி கேட்டான்னு சொல்லி அனுப்புறது அது ஒரு இது. அதே மாதிரியே வந்து அந்த என்ன சொன்ன பார்த்ததுனாக்கா ராஜேஷ்கிட்ட சொல்லுவாரு, இது மாதிரி வந்து உங்களோட என்னோட காதலி உங்களுக்கு மனைவியா வரலாம், ஆனா உங்களோட மனைவி காதலியா வர முடியாது, தாலி சென்று மட்டும் யாரு வந்து தாலி அழைக்கப்படுறப்ப அந்த தாலியை அன்பையா ஈஸியா பிடிச்சுக்குவாரு. அந்த இது ரொம்ப நல்லா இருக்கு, அந்த உருக்கமான நடிப்பு அந்த படத்துலயும் அந்த படத்தையும் அந்த குறிப்பிட்டு சொல்லியே அவங்க
0: இல்லையா நிச்சயமா. அவருடைய அந்த படங்கள் தான் இப்ப நம்ம வந்து முந்தானை முடிச்சு திரைப்படத்துறையில பெற்ற ஒரு பாடல், ரொம்ப ரம்யமான ஒரு சோக பாடல். இன்றைய நேயர்கள் பதிவு போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே பாக்கியராஜ பத்தி நமக்கு தெரிந்த விஷயங்களை விட நிறைய நம்ம நேயர்களுக்கு தெரியுது. அவங்க எல்லாருமே பதிவு போட்டு ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல வந்து நம்ம பாக்கியராஜ பத்தி நினைவாசிதான் இன்னைக்கு. அதனால அதை வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லாததுனாலதான் அவங்களை அந்த இதை வாசிக்க முடியல. ஆனா அவங்க தங்களுக்குள்ள பாக்கியராஜ் அவர்களை பத்தி அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் நிச்சயமா, ஏன்னா இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கான நிகழ்ச்சியும் தான். இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்துல எஸ்பிபி ஜானகி பாடல ஒரு பாடல்.

0: கேட்ட அந்த பாடலை முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் எஸ் ஏ பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி பாடிய பாடல். வாக்கியராஜ் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், திரைப்படங்களில் நடிப்பது மட்டுமல்ல, அவர் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவரின் திரைப்படங்கள் முதலில் காவடி சிந்தை என்ற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்தார். ஆனால் அந்த திரைப்படம் வெளியாகவில்லை. தொடர்ந்து அவர் மிக சிறப்பான முறையில் இது நம்மாலு, ஆரோரோ ஆரிராரோ, பவுனு பவுனுதான் போன்ற படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவரின் இசையை நாம் கேட்கும் பொழுது இது அவரின் இசையா, சங்கர் கணேஷ் இசையா என்று கூட தெரியாது. அந்த அளவில் மிக அற்புதமாக அவரின் ஒவ்வொரு சிறப்பு, ஒரு துறையை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து அந்த துறையிலேயே அவ்வளவு சிறப்பா, ஒரு சிறந்த நடிகரா, சிறந்த கதாசிரியரா, சிறந்த டைரக்டரா, சிறந்த இசையமைப்பாளர் என்ற அடிப்படையில அவரு கூட அவர் முத்திரையை பெற்றிருக்காரு. அவருடைய இசையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மனோரமா?
1: அவர் எல்லாமே எல்லா படத்துலயுமே அருமையா இசை அமைச்சிருப்பாரு. அந்த வந்து அந்த இது இது நம்ம அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே ரொம்ப அற்புதமா இருக்கும், எல்லா பாட்டுமே. அப்புறம் வந்து இன்னொரு திறமையும் அவருக்கு உண்டு. அதாவது பாக்கியராஜ் வந்து ரெண்டு மூணு படங்களுக்கு வச்சு வசன இது பண்ண சொன்னாரு, வசனம் எழுத சொன்னாரு. தைரியம் தைரி, செகுத்து ரோஜாக்கள், இந்த படத்துக்கு எல்லாம் வந்து அவர் தான் வந்து அந்த வசனம் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு.
0: திரைப்படத்தை கூட தமிழ்ல பாரதிராஜா எடுத்திருந்தா கூட அந்த படத்தை வந்து ஹிந்தியில பாக்கியராஜ் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். அவங்க
1: ஆமா, அது ஒண்ணு. ராவிகா அவர் பேட்டியில சொன்னாங்க, பாக்கியராஜ் இருக்காரு என்னை எவ்வளவு கொட்டு தெரியுமா குட்டி இருப்பாருங்களே, சிலக்கே போகிற படத்துல வந்து நடிப்பு தந்து கொடுத்தாரு. வந்து மாந்தோலை கிளிதானு மாந்தானு அந்த பாட்டுக்கு கர்நாடகம்னா அந்த படத்துலயே அப்படிதான் ஆடி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்தவங்க எல்லாம். அதே மாதிரிதான் தலையில கொட்டி கொட்டி நீ என்ன இப்படி ஆடுற, நீ என்ன அப்படி ஆடுறேன்னு சொல்லி சொல்லி இது பண்ணுவாரு. அதை வந்து ஒரு பேட்டியில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த எல்லா எல்லா படத்துங்களையும் பாருங்களேன், எல்லாத்துலயுமே வந்து அவர் தேர் வந்து பட்டுக்காட்டு கிராமத்துல எல்லாம் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரிதான் தேர் வச்சுருவோம். ஒரு இதா வச்சுக்கு மாடனா எந்த எதுலையுமே அவ்வளவுதான் இதா இருக்கா.
0: கலைஞர்கள் கலைஞர்கள் தவறு செய்யும் போது அவங்களை தட்டி கொடுக்கறதும், அதுக்கப்புறம் அவங்க சரியான முறையில இருக்கும்போது அவங்களை வாழ்த்துறதும், அது பாக்கியராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு குணம் சொல்லலாம். ராதிகா அவங்களை கிழக்கே போகும் ரயில விமர்சிச்சவர் வந்து அதிக திரைப்படங்கள்ல கதாநிதி அவரோட நாங்கள் இந்த படங்கள்ல ராதிகா தான் நடிச்சிருக்காங்கிறதுதான் ஒரு தகவல்.
1: ஆமா, தொழிற்சாட்சி, அப்புறம் வந்து குமரி கல்வி உள்ளே இன்று போய் நாளைதா, இப்படி பல படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க. அது நம்ம காவலி கணவங்களே நடிச்சிருப்பாங்க, நல்ல நல்ல படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க.
0: நிச்சயமா பாக்கியராஜ் அவர்கள் நடிப்புல வந்த ஒரு திரைப்பட பாடல். இப்ப நம்ம ஒரு அடுத்த பாடல் கேட்கலாம். இந்த திரைப்படத்துல ஆராரோ ஆரிராரோங்கிற ஒரு திரைப்படம். திரைப்படத்துல பானுப்ரியா ரேகாவோட பாக்கியராஜ் நடித்திருப்பார், சிறப்பான முறையில் இசையமைத்திருப்பார். அந்த பாட்டை கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு நிறைய திரைப்படங்களுக்கு 100 அல்லது 200 படங்களுக்கு மேல இசையமைச்ச ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்தது போல மிக அற்புதமாக இருக்கும் இந்த பாடல். மணிஜெயராம் அவர்களும் எஸ்பிபி அவர்களும் பாடிய ஒரு மைல்டான, அதாவது ஒரு சோகத்தை வரவழைக்கும் ஒரு ஆறுதல் கூறும் ஒரு பாடல். பாடலை கேட்கலாம்.

0: ஆற்றிய அந்த பாடல் ஆர் ஆர் வாரிதார் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாலி ஜெயராம் பாடிய ஒரு பாடல். பாக்கியராஜ் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவரின் சமுதாய பார்வை என்பது மிக சிறப்பு. அதாவது அவர் தீண்டாமை என்பதை வந்து இதனமாடு திரைப்படத்தை வந்து சிறப்பான முறையில் எடுத்திருப்பாரு. அவர் அந்த தீண்டாமைங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா அதை கூட சற்று நகைச்சுவை கலந்து அவருடைய ஸ்டைல அந்த பாக்குறவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த திரைப்படங்கள்ல வந்து தீண்டாமையை பற்றி ரொம்ப சிறப்பா எடுத்திருப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க மனோரண்ணா, இது நம்ம திரைப்படத்தின் அவருடைய அந்த சமுதாய பார்வை எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்து?
1: ஆமா ஆமா, அது வந்து அதுல ஒரு நினைச்சிருப்பாரு. அவரும் அவரு வந்து பேசாம இருப்பாரு. இன்னொரு ஒரு வயசானவர் ஒன்று இருப்பாரு, அவர் சொல்லுவாரு, சனிகாலம் கெட்டு போயிடுச்சு, வேஷம் போட்டு வந்தவனா நம்பராக அப்படின்னு சொல்லி அவங்க தோப்பனாவை சொல்லுவார். அது மாதிரி வந்து அந்த தீண்டாமையை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி, தீண்டாமைங்கிறது வந்து இது வந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை தான் அந்த படத்தில் எடுத்து வேற சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே அந்த ஆறாறு ஆடிய படத்தில் அவங்க வந்து கொஞ்சம் இது மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, பாலத்தில் பாதுகாப்பா இது இருந்தாதான் இவங்க நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு
0: அப்ப இதெல்லாம் ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள் தன்னுடைய திரைப்படம் மூலமா வந்து ஒரு திரைப்படம் எடுக்கும்போது அது வெறுமனே இருக்கக்கூடாது, பொழுதுபோக்கு மட்டுமே இருக்கக்கூடாது, நகைச்சுவை மட்டுமே இருக்கக்கூடாது, அதுல சில கருத்துக்களும் இருக்கணும். நிச்சயமா அவருடைய ஒவ்வொரு படங்களையுமே நம்ம பார்த்தோம்னா தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. மற்றும் முக்கியமா சொன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கிறதுல பாக்கியராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு டைரக்டர். ஒரே ஒரு ஊர்ல ஒரே ராஜகுமாரி பெற ஒரு படத்திலிருந்து மனோபாடி ஒரு பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: என் கண் இல்ல சாமி அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.
1: Ha ha ha.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

0: பாடல், ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் மனம் பாடிய பாடல். கே பாக்கியராஜ் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அவரின் அந்த கதாபாத்திரம் என்பது இன்றளவிலும் நம் மனதில் அப்படியே ஆழமாக பதியும் வண்ணம் நகைச்சுவை கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி சிறப்பாக செய்யக்கூடியவர். குறிப்பாக நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு நாம் பேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கே பாக்கியராஜின் கதாபாத்திரமும் பேசப்பட்டிருக்கும். மிக சிறப்பான முறையில் அவரின் கதாபாத்திரம் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் அவரை பத்தி சொல்லுங்க மனோர்தான்.
1: அந்த படத்துல வந்து சுன்னதி வந்து ரஜினிக்கு அவங்கட்டா இருப்பாங்க. அங்க வந்து ஏழு பேரோ எட்டு பேரோ
0: மாதிரி இருப்பாங்க.
1: ஆமா, அதுக்கு வந்து அவரை வந்து கொலை பண்ணிடுவாரு எல்லாத்தையுமே. இது ரஜினிகாந்த் பண்ணுவாரு. அவருக்கு ஜெயில இருக்கும்போது அம்பிங்க வந்து வக்கீலா இருக்காங்க, இவர் வந்து போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அது எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ ஒரு, ஆனால் கோர்ட்லயே வந்து நெகட்டிவ் வேணா பண்ணுவார். அவர் அப்படி பண்ணி அப்புறமா கொண்டாந்து அவரை வெளியில கொண்டு வருவார். அந்த மாதிரி அந்த படம் நல்லா பேசப்பட்ட படம் ஒன்று. அது மாதிரி பவுனு பவுனு தான் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹிணி நடிச்சிருக்காங்க அந்த படத்துல. அந்த படத்துல வந்து அவரு தான் அந்த ரோஹிணியோட நடிச்சிருப்பாரு. அதுவே நிறைய நெகட்டிவை காட்டி இருக்குது. அதே மாதிரி இறுதியில் ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இருக்கும் அந்த படத்துல. ஒரு இடத்துல வந்து அவர் என்னென்ன பாடு பாடா பாட்டு அந்த ரோஹிணி சாமி வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நீங்க சாமி தடையில கிரீடத்தை வச்சோடனே அந்த துன்பத்தை வச்சோடனே உங்களுக்கு சாமி வரணுமாமா சாமி வரணுமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாமியே வரல, எனக்கு சாமியே வரல அப்படின்னு அப்படி சொல்லாதீங்கம்மா வரணும் அப்படிங்கும் போது கோயிலுக்கு கிட்டா வந்துடும். என்ன பண்ணுவாங்க, அவங்க தடையில இருக்கிற அந்த ஆப்பி நினைச்சு அதை மிகவும் சுற்றுவாங்க. வழியில கட்டுவாரு. உங்க மாமாவுக்கும் இது வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு. அந்த இடத்துல தேட்டரே அதுவும் அந்த அளவுக்கு வந்து அவரு நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த சோகமான முடிவு அந்த அவரு கடைசிக்கு வந்து ரோஹிணியோட மாமா வந்து உண்மையிலே வரல. அவர் இவர் வந்து அவருக்கு பதிலா வந்து இவர் வந்திருப்பாரு. அதுதான் அந்த படத்தோட கதை. அப்புறம் உண்மை தெரிஞ்சு வந்ததா அப்புறமா அந்த கதை வந்து மிகவும் முடிவு.
0: கே பாக்கியராஜ் அவர்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களின் மீது மிகவும் பக்தி கொண்டவர். பல நேரங்கள் அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. குறிப்பா அவருடைய திருமணத்துக்கு கூட மக்கள் கழகம் எம்ஜிஆர் வந்து நடத்தி விட்டதா சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான முறையில மக்கள் கழகம் எம்ஜிஆரை பத்தி அவருக்கு ஒரு வாரிசம் சொல்லுவாங்க. கலை உலகத்துல மக்கள் கழகத்துக்கு அவர் ஒரு வாரிசம் கூட சொல்லுவாங்க.
1: அதனாலேயே அவசர போலீஸ் அவசர போலீஸ் ஒரு படம் ஒண்ணு இருப்பாருல்ல,
0: அவர் ஒவ்வொரு இடத்தையுமே மக்கள் கழகத்தை வந்து அவரு அவருடைய சாயல் சொல்லுவாரு. அதனால பாத்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்களை நிறைய ஆசிரியர் பணி அவரோட படங்கள், புதிய வாசல்கள் படமா இருக்கட்டும், முதலமைச்சர் படமா இருக்கட்டும், சுந்தரகாதம் திரைப்படமா இருக்கட்டும், ஆசிரியர் பணி அதிகமா அவருடைய படங்கள்ல இருக்கும். இப்ப நம்ம சுந்தரகாதம் திரைப்படத்துல மனோ பாட்டை ஒரு பாட்டை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கி பாக்கியராஜ் அவர்களின் மறைவை முன்னிட்டு அவரின் நினைவு கூறக்கூடிய ஒரு நினைவாஞ்சலியாக இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. உங்களோடு கோவையிலிருந்து சதீஷ், கும்பகோணத்திலிருந்து மனோகரன். கே பாக்கியராஜ் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், திரைப்படங்களுக்கு கதாசிரியராக இருந்திருக்கிறார், பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார், சில குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கூட நடித்திருக்கிறார். குறிப்பாக உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்தில் அவர் குணச்சித்திர இடத்தில் நடித்திருக்கிறார். பல படங்களை எடுத்து கூறலாம். சிறந்த ஒரு கலைஞர். முதலில் பிரவீணா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பிரவீணா அவர்களும் ஒரு நடிகை தான். பின்பு அவரின் மறைவை தொடர்ந்து ராதிகா அவர்களை, அதாவது பூர்ணிமா ஜெயராம், பயணங்கள் முடிவுகளை திரைப்படத்தில் நடித்த பூர்ணிமா ஜெயராம் அவர்களை இரண்டாவதாக மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகனின் பெயர் சாந்தனு என்றும் மகள் பெயர் சரண்யா. அவர் இருவர்களுமே திரைப்படங்களில் நடித்தார்கள். வர்ணஜாலம் திரைப்படத்தில் மகளும், சக்கரக்கட்டி திரைப்படத்தில் மகனும் நடித்திருந்தார்கள். ஆரிஜாதம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். மிக சிறப்பான முறையில் அவர் மகனை வைத்து ஒரு திரைப்படம் கூட இயக்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் என்ன செய்வது, விதி வழியது அவரை நம்மிடம் இருந்து அழைத்து சென்றுவிட்டது. இப்பொழுது நாம் அவரை பற்றி பார்க்கலாம். அவரின், அதாவது ருத்ரா திரைப்படத்தில் நடிகை லக்ஷ்மியோடு அவர் மிக சிறப்பாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். நிறைய நகைச்சுவை காட்சிகள் அவரின் திரைப்படத்தில் இருக்கும். ருத்ரா திரைப்படம் பற்றி கூறுங்கள் மனோகரனா.
1: ருத்ரா படத்துல வந்து அவர் வந்து இது அந்த கொள்ளை அடிக்கிற, அந்த பேங்க்ல கொள்ளை அடிக்கிற காட்சி தான் அதிகமா வரும். அதுல யாரு கொள்ளை அடிக்கிறா, எப்படி இது பண்றாங்க அப்படின்னு சாக்கியராஜா மறுபடியும், அவர் முன்னாள் கைதியா இருப்பாரு. லட்சுமி வந்து கரெக்டா வந்து அவரை சொல்லுவாங்க. சொல்லி அவரை அழைச்சிட்டு வந்து அந்த எப்படி எல்லாம் கொள்ளை அடிக்கிறது, எப்படி இது பண்றது, அந்த கேமரையோட அவர் சொல்லுவாரு பாருங்க, இப்படிதான் கொள்ளை அடிக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நடிச்சு காட்டுவாரு. அதுல எப்படி அந்த படத்தை எடுக்கிறாங்க, எப்படி இது பண்றாங்கன்னு அது ரொம்ப அற்புதமா இருக்கும். கௌதமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வேட்டி மடிச்சு கிடக்கு, வேட்டி மடிச்சு கட்டு அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. லக்மாவோட நடிச்சிருப்பாரு. அவரு சூப்பரா இருந்துச்சு அந்த படத்துலயும். அது ஆனா படம் அதிகமா ஓடணும்னா கூட அதுலயும் நல்லா நகைச்சுவையான ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. நிறைய அந்த லக்மாவோட செய்யற அந்த சேட்டைகள்லாம் நல்லா இருக்கும். அந்த இதுவும் எல்லா படத்துங்கள்லையுமே அவரை வந்து எதையுமே நம்ம மறக்கவே முடியாது. ஒரு படம் கூட வந்து நல்லா இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இவரோட பாரதி ராஜாவோட சிஷியார் இவரு. ஆனா இவருக்கு வந்து சிஷியார் யாரா தெரியுமா, பார்த்திவன், பாண்டியராஜன், யோகராஜு, இவங்கெல்லாம் வந்து அவரோட சிஷியர். அந்த யோகராஜுங்கிறவர் வந்து பாக்கியராஜ் மாதிரியே பேசுவாரு ஊமை குழுங்கிற படத்துல. அதே மாதிரி முதல் வெற்றி படமாக வந்து இந்த புதிய பாதை பார்த்திவன் இது பண்ணாரு. அது அவருக்கு தேசிய விருதே கிடைச்சிச்சு. அவருக்கு இவரோட சிஷியனா இருந்ததுனாலதான் அப்படி. அது பாண்டியராஜன் வந்து ஆண் பாவம் வந்து வெற்றிகரமா ஓடின படம். எல்லாம் அதுல வந்து கொல்லங்குடி கருப்பா எல்லாம் கூட நடிச்சு நடிக்க வச்சிருப்பாரு. ஒவ்வொரு படத்தையும் இன்று போய் நாளைவா, அதே மாதிரி குமரி பெண்ணின் உள்ளத்திலே,
0: எல்லாமே நாளைவா திரைப்படத்துல அவருடைய நகைச்சுவை காட்சிகள் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பா இருக்கும் அந்த திரைப்படம். இன்னைக்கு கூட அந்த படங்கள் வந்து வானொலியில ஒளிச்சுட்டு கேட்கும் போது நம்மளால அதை சொல்ல முடியாது. எத்தனை முறை கேட்டாலும் அந்த இன்று போய் நாளை வாழ்ந்த அவருடைய நகைச்சுவை மிக சிறப்பா இருக்கும். அவரு கல்லாப்பட்டி சிங்காரம் அவங்க எல்லாம் பங்கேற்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் சிறப்பா இருக்கும்.
1: அந்த வெங்கட்சிம்மராஜா படத்துல சுப்பிரமணியன் ஒரு அவரோட ஃப்ரெண்டு தான். அவரு அவரை கூட நடிக்க வச்சிருப்பாரு அந்த படத்துல. வெங்கட்சிம்மராஜா படத்துலயும் ராதாவோட நடிச்சிருப்பாரு. அந்த படம் டி கே சரஸ்வதினு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அந்த அம்மா அந்த படத்துல அவ்வளவு ஒரு அவங்களுக்கு சித்தியா நடிச்சாங்க. பாக்கியராஜுக்கு வந்து சித்தியா நடிச்சிருக்காங்க. ஆனா நிறைய அவருக்கு எதிராக நடப்பாங்க. அவங்க கடைசியிலதான் தெரியும் நம்ம சித்தியூரல்
0: நின்று போச்சு திரைப்படத்துல. சுலோச்சனா அவங்களோட நடிச்சிருப்பாரு. அவங்க ஒரு இன்னசென்டா இருப்பாங்க. அவங்களோட இவர் நடிக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை எம்ம நம்பியார் பழம்பெரும் நடிகர். அவரோடு இணைந்து பாக்கியராஜ் அவர்கள் சிறப்பான முறையில அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இப்ப நம்ம அந்த படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்கலாம். அந்த காலகட்டங்கள்ல இது ஒரு நகைச்சுவை கலந்த பாடல்னு சொல்லணும். ரொம்ப ஒரு சிறப்பான பாடல். கே பாக்கியராஜ் அவர்களோட ஆரம்ப பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இந்த பாடலுக்கும் ஒரு மதிப்பு உண்டு.
1: அப்புறம் மலர்ச்சி வாசுதேவன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பாடியிருப்பாங்க. ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டை.
0: நிச்சயமா இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கேட்ட அந்த பாடல் தூரல் என்ற பூச்சி திரைப்படத்தின் மலேசியா வாசுதேவன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்கள் பாடியது. கே பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரை அவர்களது பல திரைப்படங்களில் இசை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு திரைப்படங்களிலும் இடம்பெறும் பாடல்கள் மிக சிறப்பு. இதற்கு முக்கிய காரணம் இசைஞானி இளையராஜா என்று கூறலாம். இசைஞானி இளையராஜா, பாக்யராஜ், பாரதிராஜா போன்றவர்கள் எல்லாம் 80 காலகட்டங்களில் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று கூறலாம். பாக்யராஜின் ஒவ்வொரு திரைப்படங்கள், முந்தானை முடிச்சாக இருக்கட்டும், தாவணி கனவுகள், சின்ன வீடு என்று எந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தாலும் பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும். அவரின் அதற்கு முக்கிய காரணம் இசைஞானி இளையராஜா என்று கூறலாம். இளையராஜா, பாக்யராஜ் ஆகியவர்களின் அந்த கூட்டி அந்த அனைத்து பாடல்களுமே மிக சிறப்பாக ஒரு திரைப்பட பாடல்கள் தான். பிறகு அவருக்கு தேவா கூட இசையமைத்திருந்தார். பாக்யராஜ் அவர்களுக்கு தேரிக்கு சென்று தேவா கூட ஒரு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தார். மிக சிறந்த ஒரு கலைஞர் பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் பற்றி உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் மனவர்களா.
1: அதான் இதுதான் வந்து நம்ம கோவை சரணா இப்ப பிரபலமா அனுப்பிச்சு காரணமே பாக்யராஜ் தான். முந்தானை முடிச்சுலயே நெட்டி வச்சாரு. அதே மாதிரி சின்ன வீட்டுல வந்து அவங்களுக்கு பாக்யராஜுக்கு வந்து அம்மாவோட நினைச்சிருப்பாங்க. கோபாலு கோபாலுன்னு அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் எடுக்கிறதாலும் கோபாலு கோபாலன்னே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா அவங்க ஒரு நடிகை அறிமுகப்படுத்தி வச்சு அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க நிறைய படம் நடிச்சாங்க. எண்ணற்ற படங்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு காரணமே பாக்யராஜ் தான். நிறைய பேர்த்த அறிமுகம் சில பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. பாக்யராஜ் வந்து பிரகதினு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இந்துஜான்னு ஒருத்தவங்களா சுந்தரகாண்டத்துல வீட்டுல விட்டு பிரகதினு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இப்படி நிறைய பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒரு சில பேர் இருந்தாங்க, ஒன்று ரெண்டு பக்கம் நடிச்சாங்க. அதுக்கு ஒரு சில பேர் வந்து நல்லா ஒரு சில பேர் மறைஞ்சிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாரம்பரியெல்லாம் வந்து நல்லா பாக்யராஜோட சுந்தரகாண்டம் அந்த எல்லா படத்துலயுமே ரொம்ப நகைச்சுது. சுந்தரகாண்டத்துல ஒரு காட்சியில உனக்கு பாட தெரியுமா அப்படிவான அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நான் நல்லா பாடுவேங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி பாடுவியா பாடு அப்படின்னா, நீங்க என்ன பாக்காதீங்க எனக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பாட்டே வராது அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படி சொல்லும் போது அப்படி திரும்பி நான் திரும்பிக்கிறேன் நீ பாடு அப்படின்னாங்க. உடனே ஆனா நான் எங்க ஸ்கூல்ல நான் தான் எல்லா பாட்டும் பாடுவேன் அப்படியா அப்படி நீ பாடு அப்படின்னாரு. நீங்க திரும்பிச்சுங்க எனக்கு வெக்கமா இருக்குல்ல அப்படின்னாங்க. உடனே அவங்க திரும்பிடுவாரு. திரும்பிக்கணும்னா இங்க பாடுவாங்க, தேவனி தேவனி எல்லாம் எல்லாம் தேவனின்னு சொல்லுவோன்னு அப்படியே திரும்பி பாப்பாடு பாருங்க. ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் அந்த அந்த இது வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகை. எப்படி ஒரு யதார்த்தத்தை கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவரிட்டதான் கத்துக்கணும். குடும்பம்னாக்கா அவரோட பக்கம்தான் அப்படியே யதார்த்தமா எல்லாத்துமே கொண்டு வந்திருப்பாரு. கண்ணு
0: சிறப்பாக அதனால்தான் ஒவ்வொரு திரைப்படங்களும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். கே பாக்யராஜ் அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அவரோட படங்கள்ல இருக்கிற சில நகைச்சுவை காட்சிகளை பற்றி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நேர்கள் கேட்கலாம் அவருடைய மறைந்த நாள் இன்னைக்கு ஒளிபரப்பாற நிகழ்ச்சியில அந்த மாதிரி சில காட்சிகள் நம்ம சொல்றோமே அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் அவரை பற்றிய நம்ம நினைவுகள்ல இருக்கக்கூடிய காட்சிகள், அவரை பற்றி நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஒரு ஒரு விஷயத்தை பத்தி, ஒரு கலைஞரை பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அவர் எப்படி இருப்பாரு, எந்த திரைப்படங்கள்ல எந்த மாதிரி காட்சிகள்ல எவ்வளவு சிறப்பா நடிச்சிருப்பாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இது. இப்ப தேனிசி தென்னல் தேவா அவர்களோட இசையில அம்மாவன் நட்சத்திர படத்திலிருந்து எப்படி சார் பாட்ட ஒரு பாடல், இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சி எடுத்துக்கலாம்.

0: என்ன படம்?
1: நேர்கள் கேட்ட அந்த பாடல் அம்மா வந்தாச்சு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். கி பாஸ்கரை பற்றி கூற வேண்டும் என்றால் அவரின் ஒரு திரைப்படத்திற்கான அவர் மிக அதிக அளவில், அதாவது குறைந்த அளவில் கிராமப்புறங்களில் படப்பிடிப்பை எடுக்கக்கூடியவர். அது அவரின் குருநாதரான பாரதிராஜன் அவர்களிடம் கற்றுக்கொண்டது என்று கூறலாம். இன்றெல்லாம் ஒவ்வொரு திரைப்படங்கள் எடுப்பதற்கு பல கோடிகளை செலவழிக்கிறார்கள். அதில் சில வருகிறது, சில வருவதில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் சாதாரணமாக யதார்த்தமாக கிராமப்புறங்களில் காட்சிகளை படப்பிடிப்பார்கள். அவர்கள் படத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் நாம் அந்த கிராமங்களிலேயே இருப்பது போல ஒரு கூட்டத்தை கொடுக்கும். அந்த வகையில் கே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு திரைப்படம், அதாவது ராஜ்குட்டி திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கான ஒரு ஒரு ஒரு புடவை, ஐஸ்வர்யாக்கான ஒரு புடவைக்காக ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் கூறுவார்கள். அது அந்த காலத்தில் அது மிக அதிகமான ஒரு பணமாகும். சிறப்பான முறையில் ஒரு திரைப்பட காட்சி மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நாம் எந்த அளவில் நாம் அதற்கு மிடக்கிட வேண்டும் என்பதில் கே பாக்கியராஜ் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் பத்திரிகை ஒன்றையும் நடத்தியிருந்தார், பாக்கியா என்று சொல்லும் ஒரு பத்திரிகை, சிறப்பான கட்டுரைகள். ஆனால் அவரின் அந்த பத்திரிகைகள் மூலமாகவும் அந்த துறையையும் அவர் விடவில்லை. பல கருத்துக்களை, தான் மனதில் தோன்றும் கருத்துக்களை மிக சிறப்பாக கூறுவதில் பாக்கியராஜுக்கு நிகர் எதுவும் இல்லை. கூறுக மலரல்லா, அவரை பற்றி நினைவு.
0: உச்சகட்டத்துல ரொம்ப உச்சகட்டத்துல வந்து குஷ்பு வந்து அப்ப வந்து நிறைய படங்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு 4 படம் வெளியே வந்துச்சு அப்ப குஷ்புக்கு. அந்த இதுல கூட வந்து பாக்கியராஜ் போய் இப்ப இந்த அம்மா வந்தாச்சு பாட்டு கேட்டோம்ல, அந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களோட நடிச்சாங்க. படம் ரொம்ப அதிகமா போலன்னா கூட ஆனா வந்து அவங்க நடிச்சாங்க பாருங்க. எல்லாரையும் குஷ்பு நடிச்சாங்க, பாக்கியராஜரோடையும் வந்து நடிச்சாங்க. அந்த படம் வந்து நல்ல ஒரு இதா இருந்தா கூட நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருந்துச்சு. பாக்கியராஜோடையும் குஷ்பு நடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பேரும் வந்துச்சு. அது மாதிரி பல பேர் நடிகர், அதாவது நெஞ்ச மறப்பதில் படத்துல நடித்தாரு பார்த்தீங்களா, கல்யாணகுமார், அவரை கொண்டாந்து இப்ப இந்த ராஜ்குட்டியில வந்து அவருக்கு அப்பாவும் நடிச்சு, மனோரமாவுக்கு கணவராகவும் இவருக்கு வந்து அப்பாவும் நடிச்சாரு. அந்த அவரை அந்த பெருமை வந்து பாக்கியராஜுக்கு தான்.
1: மனோரமான சொல்லும்போதுதான் நமக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அவங்க கூட இந்த படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அவருடைய திரைப்படங்கள்ல மனோரமா அவர்களுடைய காட்சிகளும் ரொம்ப சிறப்பா தத்துவமா காட்டியிருப்பாரு பல திரைப்படங்கள்ல. இப்ப நம்ம ராசுக்குட்டி திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாம். எப்படி சார் பாட்டை பாடல்?

0: அந்த பாடல் ராசுக்குட்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். கே பாக்யராஜ் அவர்கள் பற்றி மனோகரன் ஆசிரியர் எங்க சென்ற ராசா பாடப்பட்ட பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த திரைப்படத்தை பத்தி பாக்கணும்னா, இது வந்து தெலுங்கு திரைப்படங்கள்ல வந்து வெங்கடேஷ் அவர்களும் மீனா அவர்களும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் தான் தமிழ்ல வந்து நம்ம ரீமேக் பண்ணப்பட்டு இந்த படம் எடுக்கப்பட்டது. பாக்யராஜ் அவர்களும் தாதாவும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு இன்னசென்ட், அதாவது என்ன சொன்னாலும் சித்தி சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பாக்யராஜ் சிறப்பா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படம் இல்ல, அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள்ல ஒவ்வொரு திரைப்படங்களிலுமே சிறப்பான ஒரு நடிப்பை காட்டக்கூடிய ஒருவர். பல கலைஞர்களோட அவர் நடிச்சிருக்கிறார். குறிப்பா சொக்க தங்கம் திரைப்படத்தை நடிகர் விஜயகாந்த் வச்சு பாக்யராஜ் அவர்கள் எடுத்திருந்தாரு. அந்த திரைப்படம் ரொம்ப சிறப்பான இருக்கும். ஒரு குடும்ப ஃபேமிலி.
1: அது மட்டும் இல்ல பாக்யராஜ் இன்னொரு படம் கூட சுகசுமார் பரிதா வச்சு சேட்டை இல்லா பம்பரம், அந்த படம் கூட அவர் இஷ்டப்படணும்.
0: இல்ல, மிக சிறப்பான முறையில நம்ம ஒவ்வொரு திரைப்படங்களையும் அது மாதிரி நடிகர் செல்வம் சுதாரிகன் அவர்களோட காவலி கனவுகள் திரைப்படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. தான்சிகப்பு மனிதன், ஒரு ஈகோ பார்க்காம பல கலைஞர்களோட அந்த திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. சிறந்த ஒரு கலைஞர். இப்ப எங்க சென்ற படத்துல இருந்து ஒரு பாட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி வேற எதுவும் தகவல் சொல்லணுமாண்ணா?
1: அதான் நீங்க சொல்லிட்டு சித்திய பத்தி, சித்தி என்ன பண்ணாலும் கேட்பாரு கரெக்டுங்களா. அதாவது தந்தைக்கு வந்து பாத்த பொண்ணை வந்து இவருக்கெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப வெறுத்து போயிருக்கும் போதுதான் இந்த பாட்டு, இந்த பாட்டு சிறப்பு நம்ம போட போறமே அந்த பாட்டு வந்து அப்ப வெறுப்பா இருப்பாங்க அவர் மேல ராதா. அதுக்காக தான் இந்த பாட்டை பாடுவாரு. இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம்.
0: கேட்கலாம் அந்த பாடல். பாண்ட ஒரு பாடல் எங்க சென்ற திரைப்படத்துல

0: கேட்ட அந்த பாடல் எங்க செல்லராஜா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய ஒரு பாடல். என நேர்களே, சுமார் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி என்று ஏறக்குறைய ஆரம்பித்து இப்பொழுது ஒன்றே ஒரு மணி நேரம் 45 நிமிடங்கள் அளவில் ஆகிவிட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்துவதற்கு, அதாவது இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்கள் ஆசையை தெரிவித்தவுடன் கீதநேசன் சார் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்தார். அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு பாடல்களை திடீரென்று எடுத்துக் கொடுத்தவுடன் அனிஷா சகோதரி அவர்களும் அதற்கான பாடல்களை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிறப்பான முறையில் எடுத்து எங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். நமது நேயர்களும் சிறப்பான முறையில் பதிவுகளை போட்டிருக்கிறார்கள். நேர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கும் ஒரு ஒரு விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது. ஏனென்றால் நமது நேயர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த நேயர்கள். ஒவ்வொருவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஒருவர் அறிவிப்பாளராக இருப்பதனால் மட்டும் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்துவிடாது. ஆனால் நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கும் எல்லா நேயர்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. ஒரு அறிவிப்பாளராக ஒரு வானொலியில் வர வேண்டும் என்றால் ஏறக்குறைய பல வருடங்கள் படித்து பட்டங்களை பெற்று பின்புதான் அறிவிப்பாளராக வர முடியும். ஆனால் நமது சபரி வானொலியில் கீதநேசன் சார் அவர்களின் முன்முயற்சியினால் எங்களை போன்ற சாதாரணமான நேயர்கள் கூட அறிவிப்பாளர்களாக நிகழ்ச்சியை வழங்குகிறோம். அப்படி வழங்கும் பொழுது அதில் சில தவறுகள் இருக்கலாம். அது எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக அமைந்து விடாது. அப்படி அமைந்து விடுவது பெரிய பெரிய அறிவிப்பாளர்களுக்கும் பெரிய பெரிய கலைஞர்களுக்குமே இருப்பது இயல்பு. ஆகையினால் எங்கள் நிகழ்ச்சிகளில் தவறுகள் இருந்தால் அதை நமது நேயர்களில் பலர் தங்கள் கருத்துக்களை கூறி அந்த தவறுகளை திருத்தலாம். அந்த தவறுகள் நடைபெறும் போது மேலும் அந்த தவறுகளை நாங்கள் செய்யாமல் எங்கள் நிகழ்ச்சிகளை பாதுகாக்க முடியும். எங்களை பற்றிய விமர்சனங்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கே பாக்கியராஜ் அவர்களை பற்றி இன்று ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரியான சூழ்நிலையில் வழங்குவது மனதுக்கு மிகவும் வலியாக உள்ளது. நம்மை விட்டு அவர் மறைந்து விட்டார் என்று நினைக்கும் பொழுது மிக கஷ்டமாகவும் மிக வேதனையாகவும் உள்ளது. அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி இன்றைய நாளில் வழங்குவது, பல நேரங்களில் காட்சியிலே வரும் கீதம் இதயராகத்தில் பாக்கியராஜ் அவர்களின் பாடல்களையும் அவரை பற்றி வழங்க வேண்டும் என்ற மனதில் தோன்றினாலும் இன்று இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நிகழ்ச்சியை வழங்க பொழுது மனம் மிகவும் வலிக்கிறது. பாக்கியராஜ் அவர்களை பற்றி மனோரமா நீங்கள் ஓரிரு வார்த்தைகளை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யுங்கள். இன்று நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.
1: அதாவது வந்து நம்ம பாக்கியராஜை பத்தி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நடத்திட்டோம், நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன எந்தெந்த படம் பார்த்தோம், அந்த அந்த காலத்துல இருந்து அவர் எப்படி எல்லாம் நடிச்சாரு, எப்படி இது பண்ணாரு, எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து கையில புக்கு வச்சுக்கிட்டோம், இல்ல வாட்ஸ்அப் பார்த்தோம், இல்ல வந்து கூகுளா பார்த்தோம், நம்ம படிக்கல. நம்மளுக்கு ரெண்டு பேருக்குமே பார்வை கிடையாது இல்லையா. அதனால வந்து நம்மளுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், மற்றவங்க சொன்ன விஷயங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்றோம். அதுக்கு கீதநேசனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பணம் அமைச்சு கொடுத்து அதை வந்து நீங்க பண்ணுங்க. அவரு இன்னும் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் அந்த வாட்ஸ்அப் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கே நான் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பேன், உங்க ரெண்டு பேர்த்துக்குமே மாத்தி மாத்தி கொடுப்பேன் அப்படின்னா சொல்லுவாரு. அது எங்களால முடியாது. ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு தான் வாட்ஸ்அப்லாம் இல்லை. அதனால வந்து நம்ம நடத்துறோம், இது பண்றோம். பாக்கியராஜை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அத்தனையும் சொல்லியாச்சு. எத்தனை விமர்சனங்கள் வந்து விமர்சனங்கள் வந்து எல்லாருக்குமே வரும். யாரு யாரை பத்தி விமர்சனம் பண்ணாலும் சரி,
0: ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தகுதி இருக்கிறது.
1: அவங்க பண்ணட்டும், அவங்க பண்றபடி பண்ணட்டும்.
0: ஆகையினால் அவங்க அவங்களோட கருத்து வந்து நம்ம ஏத்துக்கணும். சும்மா ஏத்துக்கிறோம். நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல சிறப்பான
1: இன்னைக்கு வந்து ஒரு சோக நிகழ்ச்சி ராஜேஷ், ஒரு சோக நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்களோட பேர்களை படிச்சு அப்புறம் அதுல போடுற இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோகமான ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி ஆயிடும். அதனாலதான் வந்து
0: இல்ல நம்ம நேர்கள் அதை வந்து நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முதல்ல சொன்னவங்க நம்ம நேர்கள் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நேர்கள் எல்லாமேனாலும் சொல்றேன், நம்ம நேர்கள் முக்கியமா சபரி வானொலியோட நேர்கள் ரொம்ப தெளிவானவங்க தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைய நிகழ்ச்சி வந்து சற்று மன வலியோடையும் வேதனையோடையும் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை கொடுக்குறோமே தவிர மகிழ்ச்சியோட கொடுக்கல. பாக்கியராஜை பத்தி சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு விடையை ஏற்று சொல்லலாம். விடைகளை கொடுக்கறதுக்கு நம்ம சதரி வானொலியோட நேர்கள் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. காட்சியிலவர்கள் கீதை நினைச்சு வழங்கும் போதெல்லாம் பல கேள்விகளை கேட்கிறோம். அந்த கேள்விகளுக்கு அவங்க ரொம்ப சிறப்பா பதில் சொல்றாங்க. ஆனா இன்றைய நாள் இந்த சூழ்நிலை நம்ம வந்து ஒரு கேள்விகளை கேட்டு அதுக்கு அவங்க விட சொல்லி அதை நம்ம அவங்க பேர்களை சொல்லும் போது அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி,
1: மகிழ்ச்சிகரமா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் நடித்த படங்கள்ல இருந்து சில காட்சிகளை சொல்லி அவரோட பாடல்களை ஒளிபரப்பணும், அதுக்கு தான் நாங்க வந்தோமே தவிர வேற யாரு மேலையும் எந்த விதமான தப்பா இருந்தாலும் நீங்க மன்னிக்கணும், ரைட்டா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல.
0: நம்மள நேர்கள் இந்த விஷயத்துல வந்து நம்ம நேர்களும் புரிஞ்சுப்பாங்க, அவங்க புரிஞ்சுட்டுதான் நமக்கு பதிவுகளை போட்டிருக்காங்க, தொடர்ந்து நமக்கு ஆதரவும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு அவருக்கு ஒரு நினைவு அஞ்சலி, ஒரு கண்ணீர் அஞ்சலி, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்துச்சு தவிர வேற எந்த இதுக்காகவும் இது பண்ணல. அதனால வந்து நல்ல ஒரு பாட்டெல்லாம் வந்துச்சு, நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்தோம். இப்ப வந்து அடுத்ததான் நம்ம கேட்க இருக்க பாடல் வந்து காவடி சிந்துங்கிற படத்துல இருந்து வெத்தலை காடு வெறிச்சோடி போச்சு, உண்மையிலே வெறிச்சோடி போயிடுச்சு. திரைத்துறையில ஒரு பெரிய மாபெரும் இழப்பு, அந்த இழப்பை வந்து யாராலையும் தாங்க முடியாது. அவர் இல்லைன்னா கூட அவருடைய பாடல்கள் அவருடைய படங்கள் இதுல வந்து நம்ம டிவியில எப்ப பார்த்தாலுமே அவர் முகம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நல்லதோ நிகழ்ச்சி வந்து நாங்க நடத்தணும், அந்த திருப்தியோட இன்னைக்கு இப்பொழுது நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். கீதநேசன் ஐயாவுக்கும் அதே மாதிரி அனுஷா நடத்துக்கும் அப்புறம் நேயர்கள் எல்லாருமே பதிவு எல்லாம் போட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
0: அதாவது சிறப்பான முறையில மரணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒண்ணு, மரணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த வகையில நம்மை போன்ற சாதா மனிதர்களுக்கு ஏற்படும் மரணத்தினால் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், பிற்காலத்துல நம்மள பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இந்த கலைஞர்களோட மரணம் அப்படி இல்லை, அவங்க அவங்க உடலுக்கு தான் அழிவு உண்டே தவிர அவங்களுடைய புகழும் அவங்களுடைய பல காட்சிகள் குரல்கள் போன்றவை நம்மோடு அவங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து காட்சியில் கலந்தவங்க தான் சொல்லணும். அதனால அந்த வகையில பாக்யராஜ் சார் வந்து தொடர்ந்து நம்மளுடைய நினைவு வேண்டும். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் அவரை பத்தி தமிழ் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீ பாக்யராஜ் சாரை பத்தி நிச்சயமா நம்ம நினைச்சுதான் இருப்போம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு என் சார்பாகவும் நமது சவரி வானொலியோட நேர்கள் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் அந்த இறைவனை சாதித்து அவர் மீண்டும் சிறப்பான முறையில தெய்வத்தோட கலந்து அவர் சிறந்த வாழ்க்கைய, அதாவது பூலோகத்துல அவர் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு, உச்சபட்சத்து புகழ் அடைந்தவர். அதே போல அவரும் நிச்சயமா இன்னுலகத்துல சிறந்த பதவி அடையணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த கீதநேசன் சாருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பதிவு போட்ட நம்ம நேயர்களுக்கும் அதுல சில சில விமர்சன கருத்துக்களையும் கூறிய நம்ம நேயர்களுக்கும் பின்னாடி நம்ம பாடல்களை சிறப்பா எடுத்து கொடுத்த அனிஷா சகோதரி அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு எப்பொழுதும் நான் ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா இந்த முறை அப்படி இல்லை, மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்க கூடாது. காட்சியிலே வரும் கீதத்துல மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல உங்களை சந்திக்க ஆவலோட இருக்கேன். அது போல இதே ராகம் நிகழ்ச்சி வளமை போல திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். மீண்டும் ஒரு முறை இதே போன்ற நிகழ்ச்சியை சந்திக்காமல் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன் அவர்களோடும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் அனுஷா சகோதரியோடும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சு விடைபெறுவது கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.